0: சின்ன பொண்ணு சின்ன சின்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு
1: ஹத்தி பிட்டு பிட்டு பா க்ளோ கே எல் ஜீவு கச்சாவ் தடுற கிட்டா சீல்.

0: Rakita 107.9.
1: Kita dadah takut final authority layu jangan ingat saya takut biarang.
2: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய்க் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று